0: www.radiofreeeasia.lk.
1: லங்காவை விழா அவன் சவ சுத்துனாய்.
2: Live FM.